மாதால கொண்டுறது மாதிரி ஆனா இந்த என் ஒழுமை ஓய்வுடா அனக்கு பொருட்டு வந்துடுவ மாதிரி கிரிக்கெட்னா மறக்க பரவாயில்ல.